சங்க வார அவர் லவத்தே சசி தவழி சீசேவ ஹர கடி நன பிராணவா ஹர கடி நன